0: ஜனம் கபுஷரத் தீவர் புஷரத் புஷரத்னை தீவர் புஷரத் அநேக ஜன்மோகா பாக்கியம் பண்ணிவர். இஸ்லியே ஹிம்மத் கபினையார் பாத்தே ஐங்கி சர்வசக்திவான் கே பச்சே ஹோ ஆப்கே ஆகே பாத் கே பாத் ஆதி ஹே ஔர் சலி ஜாதி ஹே ஜோ சலி ஜானே வாலி ஹே உஸ்கே பீச்சே அப்னா ஹி தக்தீர் நஹி கவர்.
1: ஆப் சுன் ரஹே ஹே சிவா ரேடியோ, சத்யம் சிவம் சுந்தரம்.
2: சத்யம் சிவம் சுந்தரம்.